அன்பாண்ட மொழிசம் வானொலியில் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் என் உளம் நிறைந்த தித்திக்கும் வியாழக்கிழமை பகல் வணக்கம்.

0: 219 கிலோ ஹெர்ட்ஸ் மத்தியலிகளில் மொரிஷசு வானொலியில் வியாழக்கிழமை தோறும் இந்நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் ஒரு மணி நேர நிகழ்ச்சி, அதாவது இப்பொழுது முதல் தொடர்ந்து 1:30 மணி வரை உங்கள் இரண்டாவது தமிழ் நிகழ்ச்சி கேட்பீர்கள். உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சி
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
0: சரி, இன்றைக்கு வியாழக்கிழமை July 9 தமிழ் மாதத்தின் ஆனி மாதத்தின் 25 நாள். எத்தனை இன்னங்கள் வந்தாலும் சரி, சிறந்த சிந்தனை மற்றும் உயர்ந்த எண்ணங்கள் நம்மை எப்போதும் நிலையாக வைத்திருக்க உதவும். இதோ வரும் விநாயகனை போற்றும் பக்தி மிகவும் இந்த பாடல்.
1: சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் பிரசன்ஸ் IBC பக்தியின்
0: இரு சகோதரிகள் பாடும் பாடல் இது. அதாவது பாட்டுக்கு குரல் கொடுத்தவர் அருணா மற்றும் அகிலா ஆகிய இருவரும் இணைந்து பாடுகின்றார்கள். அண்மையில் பாடப்பட்ட பாடல் இது. நாயகனே பாட நான் இந்த என்ன தவம் செய்தேன்.

பக்தி மேகம் அடுத்து வரும் பாடலை அசைந்தாடும் மயில் ஒன்று கண்டே. பாட்டுக்கு குரல் கொடுங்கிறார் கொடுக்கின்றவர் டாக்டர் நித்யாஸ்ரீ மகாதேவன் அவர்கள். இதோ வரும் இந்த பாடல்.

நலம் நலமோடு வாழ்வதோடு இந்த உலகில் உள்ள அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் என்று நினைப்பதே உத்தமமான குணம். ஆயர்பாடி மாளிகையில் கண்ணபிரானை போற்றும் பக்தி மிகவும் இன்னும் ஒரு பாடல் நம் உள்நாட்டு கலைஞர்கள் பாடுகின்றார்கள்.

அருமையான கண்ணபிரானை போற்றும் பாடலை கேட்டீர்கள். இதோ இப்பாடலின் இசையை நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். வாசித்து வருகின்றவர் நம் உள்நாட்டு கலைஞர் வித்வான் பூவன் மருதன் அவர்கள்.

இன்னொலி இன்னிசை ஆம் இசைக்கு எந்த வார்த்தைகளும் தேவையில்லை, அதற்கு மொழி எல்லைகளும் கிடையாது. மியூசிக் இஸ் யூனிவர்சல் லாங்குவேஜ். ஊனப்பூர்வமான அமைதி மன அழுத்தத்தை போக்கி ஆன்மாவுக்கு அமைதியை தரும் ஒரு சிறந்த மருந்து இசை.

இசை இனியது, இசை இன்ப மயமானது. இனம் மதம் தேசம் கடந்து மனிதர்களை ஒன்றாக இணைக்கும் ஆற்றல் இசைக்கு உண்டு. இசைக்கு எந்த வார்த்தைகளும் தேவையில்லை, அதற்கு மொழி எல்லைகளும் கிடையாது. அது நேராக தொடும் ஒரு உலகளாவிய மொழி.

0: வாழ்க தமிழ் வளர்க குரல் நெறி. அறத்துப்பால் வாய்மை வாட் இஸ் வெராசிட்டி டு ஃபுல்னஸ். பொய்யாமை அன்ன புகழில்லை எய்யாமை எல்லா அறமுண்டரும். பொய் இல்லாமல் வாழ்வது போன்ற புகழ்மிக்க வாழ்வு வேறு எதுவுமில்லை. என்றும் நீங்காத அறவழி நலங்களை அளிப்பது அந்த வாழ்வே ஆகும் என்பதே இதன் பொருளாகும். தட் இஸ் ஆங்கில மொழிபெயர்ப்பு. There is no praise like the praise of never uttering a falsehood without any suffering. It will lead to every virtue. நாங்கள் இந்த குறப்பாக்களை கேட்க போகலாமா? இதோ உங்களுக்காக வாய்மை வராசித்தி பாரத்வாஜ் அவர்கள் இசையமைப்பில் அமைந்துள்ள குறப்பாக்களை. மேலும் இதனை பிரெஞ்சு மொழிபெயர்ப்பும் உண்டு. வாய்மை ட்ரூஃபுல்னஸ் வராசித்தி.
1: வாய்மை
2: que la véracité. C'est user d'un langage qui ne renferme rien, qui puisse faire le moindre tort aux autres. Un mensonge a la valeur d'une vérité, s'il fait du bien sans nuire à personne. Dis rien que ta conscience c'est faux. Quand tu auras menti, ta conscience te torturera. Celui dont le cœur ne connaît point le mensonge vivra dans le cœur de tous.

0: De tout ce que nous avons découvert comme vrai, rien n'est aussi grand que la véracité.
1: உங்கள் மங்கையருளி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள். சரியாக பிற்பகல் 1:30 வரை.
2: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
1: அன்றைக்கு இனியவை, இன்றைக்கு இனியவை, என்று இனியவை திரைப்பட வரிசையில் பழமை காணும் இனிக்கும் பாடல்கள் உங்களுக்காகவே. 1963 வெளிவந்த பாடல், அதாவது திரைப்படம் நானும் ஒரு பெண். இப்படத்தில் வந்துள்ள ஒரு பாடல், மெலிசை குயில் சுசிலா அவர்கள் குரலில் வரும் பாடல் இது. அன்பர்கள் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் இது. கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடல். கண்ணா கருமை நிற கண்ணா.

என்றும் இனியவை திரைப்பட வரிசையில் இருவரும் இந்த பாடல் துள்ளாத மனமும் துள்ளும் படத்து பாடல் இனிய இசையை பாடிக்கொண்டு வரும் இளந்தென்றல் காற்றுக்கு என்றும் ஒரு தனி வடிவம் கிடையாது. இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவமில்லை. பொன்னிகிருஷ்ணன் குரலில்.

தத்துவ பாடல் இல்லை என்றால் ஒரு பாட்டொலி கேட்பதில்லை விளக்கம். ஆனால் அந்த காற்று அலைகள் மட்டும் இல்லாவிட்டால் இந்த ஒரு பாடலின் ஒலியும் நம் காதுகளுக்கு கேட்காது.

மகளிரே, இந்த குளிர் காலத்தில் உங்களுக்காக நாம் வழங்கும் சில குறிப்புகள். குளிர்காலத்தில் ஏற்படும் மறந்த சருமத்துக்கான சில குறிப்பு. குளிர்காலத்தில் கிரீம்கள் தடவ வேண்டியது அவசியம். குளிர்காலத்தில் பெரும்பாலானவர்களுக்கு ஏற்படும் பொதுவான பிரச்சனை உடது வெடிப்பு. இதற்கு வெண்ணெயை உடத்தில் தடவலாம். இதனால் உதது வெடிப்பு குணமாவதோடு கூடுதல் மென்மை கிடைக்கும். மேலும் வைட்டமின் ஏ மற்றும் சி சத்துக்கள் அதிகம் நிறைந்த இந்த ஆரஞ்சு பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் மினுடையும் அடையும் என்கிறார்கள். பழமை இனிமை காணும் பாடல்கள், அக்காலத்து படத்து பாடல்கள் இருவரும் இன்னொரு தத்துவ பாடல் மொழி படத்து பாடலாகும்.

காற்றின் மொழி ஒலியா இசையா. மது பாலகிருஷ்ணன் அவர்கள் பாடும் பாடல். வீசுகின்ற காற்றின் மொழி என்பது வெறும் சத்தமா அல்லது ஒரு அழகான இசையா? காதல் மொழி கனிவா பின்னியா கலரின் மொழி அலையா துறையா?

அருமை பெருமை கூறும் பாடல். இந்த பாடலை வேறு வரிகள். உள்ளம் என்பது ஊமை என்றால் ஊமை சொல்ல மொழியே இல்லை. ஒருவருடைய மனம் அமைதியாக ஊமையாக இருக்கும் போது அதன் ஆழத்தை விவரிக்க எந்த ஒரு வார்த்தையோ அல்லது உவமையோ உலகத்தில் இல்லை.

நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்கள். சரியாக பிற்பகல் 1:30 வரை இல்ல தரசிகளுக்கு, குடும்ப தலைவிகளுக்கு, எல்லா இதயங்களுக்கு நாம் உங்களுக்காக வழங்கும் அடுத்த பாடல், அன்பு என்றாலே அழகுதான் அல்லவா, பாசம் என்றாலே மகிழ்ச்சிதான், இரண்டும் கிடைத்தால் வாழ்க்கை அன்புடனும் பாசத்துடனும் சிறப்புதான். ஆம், இதுவரும் இப்பாடலின் முக்கிய அர்த்தம் ஸ்நேகிதி. ஓ ஸ்நேகிதி, அன்பின் வெளிப்பாடு. காதலன் தன் காதலியின் மீது வைத்துள்ள தூய்மையான அன்பை விவரிக்கிறது. அவை வெறும் காதலியாக மட்டும் பார்க்காமல் தன் வாழ்வின் மிகச்சிறந்த தோழி ஸ்நேகிதி ஆகவும் பார்க்கிறான். தீவிரமான ஒரு காதல் பாடல் இதோ உங்களுக்காக.

பழமொழி முயற்சி திருவினையாகும். தட் இஸ் இஃபோர்ட்ஸ் நவஃபே. மேலும் ஒரு செயலை செய்து வெற்றி அல்ல, அதை மகிழ்ச்சியாக செய்வதே வெற்றி. எதையுமே சிறு புன்னையுடன் எதிர்கொள்ளுங்கள். அகநக சக்தி ஸ்ரீகோபாலன் அவர்கள் கூறலின்.

மங்கியரை நான் வழங்கி வந்த உங்கள் இன்றைய மங்கையருளி நிகழ்ச்சி இங்கு யாவும் முடிவு பெற உள்ளது. உங்கள் அடுத்த தமிழ் நிகழ்ச்சி இதே வானொலியில், அதாவது மொரிஷியஸ் வானொலி அலைவரிசையில் சரியாக 7 மணிக்கு ஒளிபரப்பாகும். நிகழ்ச்சியை வழங்குபவர் தொழிலன்பர் புவனா அவர்கள். அடுத்த நிகழ்ச்சியை நாம் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரையில் உளம் நிறைந்த வழக்கத்தை கூறிவிட்டே பெறுகின்ற நம் நிகழ்ச்சிக்கு பிறகான்பர் பிரீத்தி அவர்கள் வழங்கும் மராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். உங்கள் அனைவருக்கும் உளம் நிறைந்த வணக்கம், நன்றி நேயர்களே.

0: This is Radio Marches.
1: Assalamu alaikum. Kim to Mauritius.
2: Namaskar.
3: Shotarandariki Hrudaya Purvaka Namaskaram.
4: Ungal anaivarukkum vanakkam.
5: Radio Mauritius par dil se swagat hai aap sabhi ka.
6: இசை அருவே புவனேஸ்வரியோடு
1: வணக்கம் அன்பு நேயர்களே, இரவின் அமைதியும் இசையின் இனிமையும் சந்திக்கும் இந்த அழகான நேரத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். நாள் முழுவதும் உழைத்த பிறகு மனதிற்கு சிறிது ஓய்வும் இதயத்திற்கு சிறிய மகிழ்ச்சியும் தேவைப்படும் நேரம் இது ஆகும். இசை அருவி வழக்கம் போல் இறைவனின் திருநாமத்தை நினைவூறும் வகையில் ஒரு பக்தி பாடலுடன் தொடங்குவோமாக.

மாலை நேரத்தின் பரபரப்பு அடங்கி இரவின் அமைதி மெதுவாக நம் இல்லங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. வேலைகள் முடிந்து குடும்பத்தினருடன் சில நிமிடங்கள் செலவிடும் இந்த நேரத்தில் நல்ல இசை ஓர் இனிய தோழனாக மாறுகிறது. அந்த இனிய துணையோடு அடுத்த பாடலை கேட்போம்.

நாள் முழுவதும் நாம் பலருடன் பேசுகின்றோம். ஆனால் இரவு நேரம் மட்டுமே நமக்கு நெருக்கமானவர்களுடனும் மனம் திறந்து பேசும் நேரமாக மாறுகிறது. குடும்பத்தின் சிரிப்புகளும் அன்பான உரையாடல்களும் நிறைந்த இந்த நேரத்திற்கு ஓர் அழகான பாடல்.

இரவின் குளிர்ந்த தென்றல் மனதை வருடும் போது சில பாடல்கள் நம் நினைவுகளையும் வருடி செல்கின்றன. பழைய நாட்கள், இனிய தருணங்கள், மறக்க முடியாத முகங்கள், இவை அனைத்தையும் இசை மீண்டும் நமக்கு கொண்டு தருகிறது. நினைவுகளோடு பயணிக்கும் அடுத்த பாடல்.

இருந்தாலும் இந்த இரவு உங்களுடையது. கொஞ்சம் ஓய்வெடுக்கவும், கொஞ்சம் சிரிக்கவும், கொஞ்சம் இசையை ரசிக்கவும் இந்த நேரம் உங்களுக்காக ஒதுக்கிக் கொள்ளுங்கள். அந்த ஓய்வின் இனிமைக்காக அடுத்த பாடல்.

வானொலி நேயர்களே, இசை அருவி எனும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் புவனேஸ்வரி.